0: சுகாதாரமாகவே விளாவேங்.
1: லைவ் எஃப்எம்
2: நெட்டவின சிந்து அஹனாத்ரே ஹித சனசன சிந்து அஹனத் ஒப கேமதினம் www.livefm.lk சைட் கரகிஹிங் கிளாசிக் ரேடியோ செலக்ட் கரன்ன கிளாசிக் ரேடியோ திசவன ரெந்துனு ஹதவதே ஸ்பர்ஷய ஒப ஆதரே கரன கிளாசிக் ரேடியோ ரேடியோ கார்டன் டியூனின் ரேடியோ எஃப்எம் என ஆப் ஹரஹா வகைம தவத் வெப்படவி கணனாவக் கொசே ஸ்ரவணய கல ஹகி

0: மத்தியமராத்திரி தொலகாய்
1: லைவ் எஃப்எம்
0: www.liveofm.lk ஹித பீனவன.